ஒப்புப்பட்ட குட்டிப்பண்டா சைன் அடு மாத்திர டேய் ஆன்ஸ் தேவையில்ல டான்ஸ் ஒண்ணு போத வேன்ஸ போட்டுக்கின்னு குதிப்போமானா கிளான கூட்டிக்கின்னு பிளான போட்டுக்கின்னு பிரேம்ஜி போல கேத்தா சுத்து ஓன்ட்டானா மாங்கா மரத்துல ஓனா வானா ஓனா இருபது வேணா வாயா பூபே கேக்குது காணா வாயா சாமான புட்டிக்கணும் சானா ஆ